0: بِهَا قُلْ إِنَّ اللَّهَ لَا يَأْمُرُ بِالْفَحْشَاءِ أَتَقُولُونَ عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ.
1: Et quand ceux-ci commettent une turpitude, ils disent « C'est une coutume léguée par nos ancêtres et prescrite par Allah. » Dis, non, Allah ne commande point la turpitude. Direz-vous contre Allah ce que vous ne savez pas ?
0: قُلْ أَمَرَ رَبِّي بِالْقِسْطِ.

0: Ceux qui s'enflaient d'orgueil dirent, « Nous, nous ne croyons certainement pas en ce que vous avez cru. »
1: فَعَقَرُوا النَّاقَةَ وَعَتَوْا عَنْ أَمْرِ رَبِّهِمْ وَقَالُوا يَا صَالِحُ

0: vous qui croyez quand vous rencontrez l'armée des mécréants en marche, ne leur tournez point le dos.
1: وَمَن يُوَلِّهِمْ يَوْمَئِذٍ دُبُرَهُ إِلَّا مُتَحَرِّفًا لِّقِتَالٍ أَوْ مُتَحَيِّزًا إِلَى فِئَةٍ فَقَدْ بَاءَ بِغَضَبٍ